தகத்திட்டு கிடநகத்திட்டு கிடநகத்திட்டு கிடநகத்திட்டு திட்ட கிடநகத்தின்னா தகத்திட்டு கிடநகத்திட்டு கிடநகத்திட்டு கிடநகத்திட்டு திட்ட கிடநகத்தின் தகத்திட்டு கிடநகத்திட்டு கிடநகத்திட்டு கிடநகத்திட்டு திட்ட கிடநகத்தின் தகத்திட்டு கிடநகத்திட்டு கிடநகத்திட்டு கிடநகத்திட்டு திட்ட கிடநகத்தின்னா ஏ பாத்து.